0: சுக்கன் சிங்கா கஷம்பா அந்தலா ஷைக்கிலா சுக்கன் சிங்கா கஷம்பா அந்தலா ஷைக்கிலா.
1: Si vols un estiu fresco,
2: sumérgete con la música más refrescante.